0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை. வருவாய் தமிழ் என்னமா வந்து
1: விளையாடுங்களா? எனக்கு அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்ணணும், ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன்.
0: யோ, பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற தமிழ் ஆசிரியர் மாதிரி வர தெரியல. யூரின் பாஸ் பண்ணு இங்கிலீஷ்ல கேக்குற,
1: பின்ன எப்படியா கேட்கணும்?
0: சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா?
1: யோ, அடிவேர் அர்ஜென்டா இருக்கும் போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்த சொல்லியா?
0: அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ணு போ.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
0: எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லைங்கிற.
1: அப்படியே அர்ஜென்ட் எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்திட்டானே. வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுறாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா, இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
2: நீ எங்க இருந்தியா? அங்கடா யாரால இருந்த?
1: ஒரு குரல் கொடுத்துக்கலாமேடா, ஸ்டாப் பண்ணிருப்பன்ல.
2: குரல் கொடுத்தயா? நீ கிழக்க பார்த்த, மேக்க பார்த்த,
1: குனிஞ்சு பாக்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்டை அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருகடா. நான்
2: வர்றேன்.
1: என்னடா குனிஞ்ச? கல்லு, இது எதுக்குடா?
2: உனக்கு தாயா
3: வண்டி ஓட்டானே? பஸ் டிரைவர் கல்லால அடிச்சாங்க, இனிமே வண்டி ஓடாது.
1: அடடா, மண்டைய பொளந்துட்டியடா. ஐயோ, தண்ணீர்ல பிரச்சனைடா, பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சிறுநீர்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுடா.

0: பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அத போய் லவ்னு ஏத்தி விடுறிய, அறிவில்ல உனக்கு?
1: இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும். அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே.
2: அவ முகத்தை நான் பாக்கல, அத போய் லவ் கிவன்ட்டு.
0: முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு.
1: கன்ஃபார்மா சொல்றேன், லவ் தானே.
0: முகத்தை பாக்கலையா? அங்கே வலிக்குது.
2: அப்படா
0: எவ
3: இந்த பொண்ணு
0: இவளா?
3: என்ன
0: வெறித்தனமான உங்களுக்கு தெரியுதா?
3: பார்த்ததே இல்லையே. யார் இவரு?
0: யார் இவருங்கிற உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா. ஒரு பஸ் ரெண்டு ரூபாயா?
4: ரெண்டு பஸ்
3: நான் பஸ்ல போறதில்ல.
0: என்னடா அப்ப பேசு.
4: இல்லீங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க.
3: நீங்க அக்கா அஞ்சலிய பாத்திருக்கீங்க?
4: அக்காவா? அப்ப நீங்க
3: மஞ்சரி?
4: மஞ்சரி
3: அஞ்சலியோட தங்கச்சி. வரேங்க, பை பை.
0: ஜீன்ஸ் எனக்கு.

0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: பார்த்தாளா?
0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: அத பார்த்தாளா?
0: நான் சொல்றதே நீங்க
2: இல்ல இல்ல வேற பார்த்தீங்களா? என்ன பாக்குறீங்க மாமா?
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தால
1: அவதான் போயிட்டாளே பின்னாடி.
2: இல்ல நீங்க வந்துட்டு போறதுக்கு பின்னாடி
1: அப்புறம்
2: டேய் இருடா, ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா? அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா? கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு, கோச்சிட்டு கம்பன் குண்டிக்க போயிட்டான்.
0: என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்?
2: வெளியதாம் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும், போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சுட்டு போற? பிடுங்க அம்மா.
0: இருங்க, மெட்ராஸ் தர போறேள்.
1: ஆமா,
0: நானும் அங்கே தர போறேன். போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ.
1: சரி.
0: என்ன சத்தம்?
2: இல்ல நான் தான்,
1: நான் தான், நான் தான்.
0: யாரு?
2: வேற புரிஞ்சுக்கிட்டாரு.
0: கலந்து திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு.
2: இன்னொன்னு தாங்க,
1: இன்னொன்னு
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல.
0: வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே.
1: இதை தள்ளுறதுக்கு இடமே முதல்ல இதை சொல்லுங்களா?
0: வந்தவரெல்லாம்
1: தங்கி பிரிட்ஜுக்கு கீழே தண்ணியில தள்ளி விட்டுலாமா?
2: நமக்கு இது தாண்டிடுச்சு, அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்.
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ, டிஸ்போஸ் பண்ணலாம். ஆமா இல்லையோ? பிட்ட ஐஸ் காபி வேற, ஏசி வண்டி அடி வைத்த விட்டுறது, நிறுத்தல வண்டி வீணா போடும்.
2: நீங்க அந்த பக்கம் போங்க, போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்.
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன், இன்னைக்கு என்ன தோணை?
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தர செய்யும்.
2: எனக்கு
0: ஐயா வாங்க,
1: புள்ளி இல்ல
0: அரண்டெல்லாம் அற்புதப்படாத.
1: வந்து வந்து வந்து

என் முத்தமா பணக்கோட்டம் போட்டதே எடி. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தமா, கட்டையிலும் வேகாதடி.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்கெல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

பக்கத்தில் வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டு கோட்ட பக்கத்திலே கொட்ட பாக்கு வைக்கிறவே. பட்டணத்தில் வந்த பின்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மக

ஆறு கிளாஸ் புன்னகையில்லாட கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே ஆறு கிளாஸ் புன்னகையில்லாட கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே.

டிங்கு டக்கு டக்கு டக்கு டிங்கு டக்கு டக்கு.

0: இட்லி மீன் குடம் சாப்பிட்டிய
1: அங்கிள். நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லி கேள்விப்பட்ட.
2: என்னடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா?
1: அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு. போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க.
2: என்னடா பேசாம இருக்கிறேன், ஏதாவது பேசுடா.
1: உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா, பவர் எங்க?
3: தோனி
1: கையெழுத்து போட்டு டி ஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி தலையில வைக்கிற டோப்பா கடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க?
2: வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்ட
1: பண்ணிட்டு. பவர் பவர் சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாயும் அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு.
2: அவன் தரமா
1: மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஓட்டிக்கோ.

0: ஆண்டான் அடிமை எல்லாம் ஆண்டவனிட்ட சட்டம், மேலோ கீழோ எல்லாம் விதியின் உத்தரவு.
1: ஆண்டான் அடிமை எல்லாம் சட்டம் அல்ல திட்டம், இறைவன்

0: காமாட்டிக்கிச்சு.
1: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியாக காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல துடைச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டோம். கேரி ஆன், கேன் ஐ ஹேவ் எ சீட்? ஓகே, ஐ அம் ஹேவிங் எ சீட். ஏய் ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானு. இத குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்காம பாரு. இத பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்சா பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா டிரெஸ் பார்த்தா உப்பு சத்தியாகிறது போயிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி, என் முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது? ஏழது மறுபடியும் தண்ணி குடியா? எத்தனை வாட்டி சொல்றது குடியா? பாப்போம் தண்ணியில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா?
2: எவ்வளவு பெரிய மோதிரம்
3: அண்ணா! ஏண்டா தண்ணியில உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
2: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா,
3: அதுக்காக நான் குடிக்கிறது தெரியல, நீ ஏன் எச்சி துப்புறே?
2: கைவிடுங்க, கைவிடுங்கடா. யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவண்ணா. என் நிலைமை இப்ப அப்படின்னா
3: குத்திடாதீங்கண்ணா.
2: எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ண்ணா.
3: நீ பேசிட்டு நான் தீர்த்து. நீ போலீஸ்காரரே அடிச்சிட்டியா? எம்எல்ஏ துப்பாக்கி போலீஸ்காரே அறுவாறு
2: கட்டியா? அட பாவிகளா, ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துடா, தட்டி பிரச்சனை சட்ட சொன்ன வரைக்கும் கொண்டாடிட்டாங்கடா. வெளிநடப்பு செய்யறேன்.
4: ஞானா அப்பா, ஞானா சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போவ போது மானம் டேய்.

தங்கச்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: பின்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காய்ச்சி போயிருச்சு அரை குடந்தையா நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினாலே கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிரியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே
1: இன்னொரு சின்ன குண்டா
0: அதோட நிப்பாட்டிக்க நான் கச்சேரிக்கு போகணும்
1: சரி
0: தண்ணில என்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் வரும் பைப்பு தண்ணி பச்சை குழந்த மாதிரி என்னங்கடா இது பைப்பு தண்ணில திடீர்னு பேப்பர் வருது இன்னும் பத்து நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்யுதே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடுறேன்
2: சிவகாமியா
0: சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே
1: ஏயா ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு கொடு கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்ட முட்டு போயிட்ட முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு கொடுத்துட்டு இந்த குண்டாவை வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவா என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூமடா பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம மறவச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்ன பிழக்கிறத இவா பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கிட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்டே தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனை மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவகாமி

0: என்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு?
1: இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். டாடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவன் உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெரா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ அம்மா.

0: டேய், இன்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போற. டேய்,
1: வாட் டே
0: மண்டே சார்.
1: வாட் மண்டே?
0: சாரி சார்.
1: வாட் சாரியா?
0: வாட்ன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு என்ன
2: சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்களை தான் தேடிட்டு
1: இருந்தேன்.
2: வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னா. பட் காலில் இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சார்.
1: Take full day leave.
2: Sir, thank you so much, sir.
1: Go.
2: Sir, sir, sir, varan, sir.
0: Dey, sir, sir, sir, sir, sir, sir, sir, sir, sir. Yenikku 2 hours permission kadaikuma?
1: Oi.
0: Illa, edhiru tante Thengapada enter sonnanga. Didirna apuram vena nee popaan soltaanga. But kaiyum illa kaalum illa. Aunty nyabagamave irukku. Permission kuduthina vaangi kuduthittu vandruven.
1: No, no, no, no. Work first. Work first.
0: Test drive palama?
1: Go.
0: Thank you, chief.
1: Pannike.

கண்ணா அந்த சோட்டு கண்ணா வந்தரு ஜோட்டு கண்ணா இப்போது ஜோட்டு அந்த சோ.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மறந்தாப்பில வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா,
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வழியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்து மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி கலகரிக்க முடியாது? என்ன
0: ஐயா, காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க.
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லு.
0: என்னாச்சு?
2: பேயா, பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்க ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்ன குண்டி வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறியா? இங்க என்ன குண்டி காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா, சல சல இங்கே பேயா.

0: உட்காருங்க.
1: ஐயோ ஆமா,
0: நீங்க உட்காருங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சார்.
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவரை நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் ஆள் கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளைங்க. வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
1: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
1: நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
1: நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது.
0: ஒரு சேஃப்டிக்கு அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா
1: கேள்விப்பட்டேன்.
2: மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
3: ரூட்ட சொல்லாமல்தான் எப்படி? என்ன தாத்தா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, மனசெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ
3: ஆமாங்கம்மா,
0: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
1: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போதும். அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். ஆயிரம்தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை, இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
1: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து.

வஞ்சகம் உணவுன்சு வம்புத்தனம் ஏழவுன்சு வரட்டு கௌரவமும் அரட்டைகளும் பத்தவுன்சு எஞ்சியுள்ள தங்கமும் வைரமும் புஷ்பமும் கழுக்கும் குலுக்கும் மயக்கும் இனிப்பும் கசப்பும் எண்ணாயிரம உன்சு கலந்ததொரு பெண்ணடா அதை நம்பி கெட்டவர்கள் பல பேர்களடா அந்த ஸ்டோரி ரொம்ப நீட்டமடா அதை ஆராய்ந்து சொல்பவன் பாடு பெறும்

0: வாமச்சவா வண்ணாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வாமச்சம் வா வண்ணாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

ராசாவுக்கு வந்து கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்க காரி நீ தாண்டி சிலுக்கு. ராசாவுக்கு வந்து கண்டா

0: கட்டேண்ட தாளத்த கைதை மூஞ்சில வச்ச அந்த கைய
1: என்னடாது வயத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாத்தீங்களா

0: என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா?
1: வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம்
1: வச்சிருக்கான
0: வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒன்னும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு?
0: ஹைட் இல்லையப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்ப இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: மேஸ்திரி
1: இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமேதான் என்ன கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கே தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவர் யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரி ஆடிட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டேன்.
0: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம்
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போடா.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திர வானொலியில்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தர பயவுள்ள ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் நாளைக்கு நேக்கா சேஷனு கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சு ரெண்டு தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க? ஆகா மேட்ரு இங்க இருக்கா?
1: நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேலதிகாரி நான் தான் அதை தெரிஞ்சுக்க. இப்ப மேற்கொண்ட உன்னுக்கு நூல் விடுறியே, தெரிஞ்சுனா உன்னே தூக்கி போட்டு மிதிக்கலாம. என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட நான் அங்க போய் அதை துடைக்கிறேன். கடுப்பு.
2: ஆமா,
1: ஓ ஒரு தடவை அடிச்சா பயம் தூரமாக்கும். நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்க
0: அது நடக்காது. இந்த மாதிரிப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன நடத்தி தெரிஞ்சுக்க.
1: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு.
0: ஆஹா,
1: இவன் சும்மா இருந்தாலும் சண்டாள சிரிக்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
0: இது சரி வராது. இந்த பா, எந்திரிப்பா. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொடப்போ. இந்த ஜகம்லாம் இங்க வேணாம். டூ வாட் ஐ சே, கோ.
2: ஏய்,
0: நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க?
3: என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயிட்டயா?
1: வாயால எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கறியே. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா?
4: போடா இங்க ஏட்டு மாமா. வர
3: ஏட்டியா பொறாம
0: லைட்டா

இரவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமி இது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விழும் தீரப்பிரதாபனாலே.

0: யோ
1: சார்,
0: ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா மடக்கியா சார். வண்டி எங்க இருந்து?
2: அது ஜப்பான்ல இருந்து.
0: நான் வண்டியோட மேக்க கேட்கல, வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன்.
2: மெட்ராஸ்ல.
0: மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கு, வருதுன்னு சொல்ற?
2: வந்து போயிட்டு இருக்கு.
0: இப்படி தெளிவா பேசணும்.
3: ரொம்ப அழிச்சிட்ட.
0: நீ ஊதவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. ஏன் பெருசு, குடிக்கிற வயசா இது?
3: இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாத.
0: இது
3: இந்த ஐஸ் கோல்டு காபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ராம் இன்ஸ்பெக்டர் அவங்க கொஞ்சம் ஊத்தி கொடு.
4: சும்மா இருங்க.
0: பேக்ல என்ன இருக்குது?
2: ஸ்டீரிங்.
0: அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது?
2: அது பேக்ங்க.
0: பின்னாடி என்ன இருக்குது?
5: பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல.
0: முன்னாடி என்ன?
5: இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சம்பழம். அதுக்கு முன்னாடி என்ன?
2: அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டிடா சார்.
0: நான் அத கேக்கல. பின்னாடி என்ன இருந்தது?
6: கண்ணாடி.
0: முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
5: அது மேகி.
0: மேகியா?
5: பாருங்க.
0: சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ் சார். இந்த கம்பெனி நீங்க எம்டியா?
5: ஆமா. ஏன்
0: சார்? என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
5: டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிறேன்.
0: தேங்க்யூ வெரி மச் சார்.
5: உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்?
0: கோ பிரதர் இல்ல சார், என்னுடைய பிரதர் கோ பரதன். குவாரியில கல் உடைக்கிறார் சார்.
3: ஓகே ஓகே, ஒரு வழி ஆகிடுவார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். சார், பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார்.
2: பின்னாடி பார்க்கலாம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். வரேன் சார்.
2: அந்த கதவு முன்னாடி தள்ளு. கண்ணாடி பாத்து.
0: யோ, பின்னாடி வாங்கய்யா. முன்னாடி வண்டி போகணும்ல.

0: தருமா எல்லாம் நீ சாப்பிடறதுதான் ரெடி பண்ணு, சந்தோஷமா நிறைய சாப்பிடு.
1: போடுங்க போடுங்க. ஆண்டி
0: என்னமா,
1: ஒரு உண்மையை சொல்லட்டுமா?
0: சொல்லுமா.
1: இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போனு சொன்னா கூட நான் ஹாப்பியா
2: செத்துருவேன். கடவுள் அவ முடிவு அவ வாயில சொல்ல வைக்கிறான்.
3: என்னப்பா பண்ண சொல்ற முருகன், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா.
2: தாறுமாறுன்னா?
1: ஆண்டி இன்னும் போடுங்க
0: போடுறேன்.
1: சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன்.
4: வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. என்ன எப்ப ஒண்ணா இது ஒண்ணா நடக்கலாம் இல்லையா?
1: என்ன நடக்கலாம்?
2: அடுங்கப்பா அடுங்கப்பா, கை கழுவுமா?
3: வாமா.
1: சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன்.
2: அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ ஏட்டையா?
3: என்னப்பா இவன் ஒருத்த அமுக்கிற இடத்திலேயே அமுக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்கன்னு.
3: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன்.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஏன் அழுகிறீங்க?
3: அழுகாம என்னமா பண்ண சொல்ற, என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
3: சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
3: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்னு தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
3: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
3: சரி அது இருக்கட்டா, இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கட்டாயி?
1: எனக்கு கேன்சர் என்ன மாதிரி சொன்னா?
3: அதான் உங்க கூட ஒருத்தர் மருதமலை மருதமலன் திடீரானே, அவன் தான் வாடகை எடுத்துட்டு உள்ளூர் வெளியூர் அசலூர் எல்லாம் சொல்லிருக்கான், உனக்கு தெரியாதா?
1: அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா?

0: இல்லையே பெரியவனே, உன் தும்பி போட்டா பார்த்தானா என்ன சொல்றோ?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்காமா?
2: பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம்
3: பண்ணிக்கோங்க. ஏய் என்னடா வாய் நீளுது?
2: பின் என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
0: நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும்னுவீங்க, அப்புறம் பழகி பாக்கணும்னுவீங்க, கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்னுவீங்கடா.
1: அதுல என்ன தப்பு இருக்குதுனே? எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருடா, இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
3: அப்படியே கணேசா, இதனால எனக்கு தெரியாம போச்சே.
1: சமாளிப்பா, அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே. தும்மா அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா.
3: வீட்டுக்கு
1: தானே
3: வரணும்.
1: வா யமா, யமா, சோத்துக்கிட்ட வசட்ட கசட்ட வச்சிடாத.

முடிச்சிடலாமா?

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கை மாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன்கிட்ட லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 ரூபா பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா, நீ மடா.
1: டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா. ஆசைனா?
1: ஆசைனா நமக்கு வரப்போறவ எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அத சொல்லு. ஏய், அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
2: அடிச்சனா?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சிக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்.

0: நீ அடிக்கடி
1: கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சு. அடியோ, ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ, நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாக்கில செட்டில் ஆகிடலாம்.
2: டேய் மடையா,
1: டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க?
2: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
1: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைஃபருக்கு இல்ல. அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறக்குறோம், அதுக்கு ட்ரெஸ் ஆகுது, நெல்ன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க. இதை போட்டுட்டு வெளியில தெரிஞ்சு போக முடியுதா? நறுக்குறவன் பூரா பின்னால வர்றான். நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க. வேலையாது, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க.
3: முத்தையா,
1: யார் முத்தையா பேர் சொல்லி
3: கூப்பிடுறது?
1: இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னதே டே முத்தையாவா? இனிமே இந்த டேகின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு
2: அனுப்புறாமா? என்னமோ
1: ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
2: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
1: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன். வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
2: அப்ப மறுபடியும் வந்தீங்கன்னா
1: செருப்பால அடிங்க.
3: வெளியப்போ.
1: தேங்க்யூ. இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன். இதால என்ன அடிங்க ஐயா? தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லிச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். பேசுன நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டா. அங்க போய் வேலை இல்லன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா, டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 ரூபாய் டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா. ஆமா, கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலை பாடுறான்னு சொல்லுங்க. உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க ஐயா. கோடி பையில சட்டம் தச்சு கொடுங்க.
3: வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன். சரி, போ. 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கல் போயிட்டேன்.
4: கோயம்புத்தூர் தான்
5: மதுரை தூக்கிடுச்சு அடக்காரம் பிடிச்சவனா இதுக்கு என்ன

தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட.

0: என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு. ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே, காதல் பெசாசே, ஏ தோ சௌக்கியம் பர்வாயில்லை பாடு.
0: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு, பாடு.
0: பொடாங்கோ பொடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போயிரிய பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததடி தாய்ப்பாலு குடிக்க தலையலு கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கழிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
1: சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
1: இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரு மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ்
3: கிடைச்சிருப்பாங்க.
1: இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: ஏய், அப்படின்னா அது அறுவை கழிவுடா.
1: அதேதான், அது இதுதான்.
2: தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையா?
1: இப்ப வரும் பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: போடா, என் பேரை எங்க போனாலும் படிச்சுக்கிறேன்.
3: ஓடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஷமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: 4th class ஃபெயில்.
2: சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கேனா?
2: அது அவர்கிட்டயே கேட்டுக்க. பாட்டி, சிகரெட்.
4: டே, உனக்கு நான் உதவணும் இருந்தா.
2: சாரி, ஏன் டல்லா இருக்கிற? மார்னிங் ஜாகிங் போலியா?
4: போடா. நேத்த படித்தேன், வீலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள பின்னால ஏத்தி வச்சுட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இடுப்பு அடிச்சுட்ட. இன்னைக்கு வகர் வச்சுக்கிட்டு சோறு கூட வாங்கி தர மாட்டேன்.
0: சோறு? சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஃபுல்லா கார்போஹைட்ரேட்.
2: நான் உனக்காக சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்ட கையில படி பாத்தியா? எப்படி
4: என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற?
2: ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. எங்க சொல்லு, Kellogg's.
4: அது என்னமோ கேப்பே பூளோ.
2: கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்ப எல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பாலை ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ், நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அட சண்டாளிகளா!
2: அத மைக் செட் வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி, லுக். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
5: சும்மாரியா கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கணும்.
0: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலேயே லோடு, வீட்டிலேயே லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குது ஐயா.
5: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாது விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
5: அதோ அங்கன பாரியா.
0: பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
0: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: 35 சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி
4: பண்ணிட்டேன்.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
6: அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையாலதான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
6: எனக்குறிசுப்பாங்க.

0: இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை பொறுக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு.
1: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அருவா ஜெயிச்சுதா?
0: நான் என்னமோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட்டு. என்ன அடி அஞ்சல பாத்துக்க ஏ மாமா.
1: அஞ்சல ரொம்ப டைம் உதவிக்கு.
0: அண்ணே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் நாடகம்.

என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன்.

சமூகம் வரும், நாம் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கு தருகின்றவன். நான் ஒரு மேடை பாட

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கலியான்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாச்சின்னு போயிட்டே இருப்பம்மா. என்ன மோம்மா, இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய காப்பாத்தணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்த கணத்தை கேட்டு வர்றானா?
0: வழியப்பாரு. வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலையே, குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
2: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாய் எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா,
0: போடா மொட்டப்பழா.
2: ஏய், 100 ரூபாய் தரல, குத்து தலை கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னையா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இறியா இறியா கையடியா கையடியா, இந்தியா இந்த போயா
2: போட்டண்ணா.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாயா மெட்ராஸ்ல ஆத்தி?
3: ஒரு பாட்டு பாடுறி.
4: எந்த எந்த பாட்டையா?
3: அம்மா பாடுதே.
4: தேவர் காலடி மண்ணே.
3: குட்டி கழுத, பாதியிலையா தொடங்குறது? மொத அடிய பாடுறி.

0: சார், செம பார்ட்டியா இருக்கு, கரெக்ட் பண்றீங்களா?
1: பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குது.
0: எவ்வளவு நாளா?
1: அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து.
0: சார், அப்ப அது உங்க வைஃபா?
1: ஆமா,
0: அதுதான் கும்மு.
2: என்னங்க இங்க வாங்க?
1: என்ன
2: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வந்தாலும் வெட்டி பேச்சு.
1: வெட்டியா இருக்கேன்றத சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
2: சரி சரி, இது எவ்வளவுமா?
3: வணக்கம் தலைவா.
1: என்ன என்ன போய் தலைவன்றீங்க?
3: தலைவட மச்சான், தலைவன் இல்லாம
1: ட்ராக் அப்படி போகுதா? நம்மள ஹீரோ ஆக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன். இருப்பாங்க அதையெல்லாம் நீ கண்டுக்காத, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து போட்டுக்க.
2: என்ன
1: பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு?
4: வேற எந்த கலர்லயா இருக்கும்?
3: தலைவரே எதிர்த்து பேசுறேன்.
1: பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும்.
4: இப்ப இல்லைங்கயா, வந்தவன வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
1: அது வா.
2: இதுக்கெல்லாம் பணம்?
4: ஐயோ, அதெல்லாம் வேணாமா?
2: எனக்கு வேண்டாங்கிறாங்க.
1: இனிமே எல்லாம் அப்படித்தான், வாங்க போலாம்.
2: உங்களுக்குள்ள இவ்ளோ வீரமா?
1: முள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை, ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டனா நான் ஒரு எரிமலை.
2: இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க?
1: இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டான்ங்கறத இவ்வளவு நாளா உங்கிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன், இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட. என்ன விட்டு போயிட மாட்டிய?
2: என்னங்க நீங்க?
1: டைகரை டச் பண்ணாத முள்ள.
2: ஏங்க?
1: என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு.
2: விளையாடாதீங்க.
1: அப்ப வீட்டுல விளையாடலாங்கிறியா? எல்லாம் கேட்டியா?
3: நான் ஒண்ணு கேட்கல.

0: புறப்படுங்க சீக்கிரம். புறப்படுங்க. இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. எங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்து
1: கொடுங்க. அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க செஞ்சிருங்க?
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: என்னங்க இது, நல்ல காரியத்து போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன்.
0: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும் இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: என்ன
0: இது, புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரமா.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: புறப்படுங்க.

0: பாத்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: சுனாப்பானா, நாக்கு நம நம நம நம அரிக்கியதா? ஒரே ஒரு குவாட்டம் செக்குச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி பொண்டாட்டி கடியில போற எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்காம ஒரு மணி
1: செக்கிறீங்க?
0: என்ன செய்வேன்?
2: குடும்பம் நம்ம காதல பிரிச்சிருச்சு, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோட இருக்க
0: மாட்டேன். சாந்தி
2: சூனா பண்ணுங்க, வரா
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு
2: இருக்க? ஒண்ணு
0: இல்லண்ணே, பின்னால
2: என்னது? ஒண்ணு இல்லண்ணே.
0: என்னது? ஒண்ணு
2: இல்லண்ணே.
0: என்னன்னு கேக்குறீங்களா? எப்படிங்க என்னடா அது?
2: பிராந்தின்ன?
0: பிராந்தியா? அரஞ்சனா? பிராந்திய குடி பின்னால வச்சுக்கிட்டு. டேய், பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவர் அண்ணா,
2: அதுல விசங்க வந்திருக்கண்ண.
0: விசா?
2: விசங்க வந்திருக்கண்ண.
0: விசா? இதுல
2: ஆமாண்ணா,
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். பிறந்து வளர்ந்து மீனாங்க, ஆறு மாத்த பிள்ளையில இருந்து எங்க ஆத்தாள அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்த பா, பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படி கிட்ட கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன கேக்கணும், வேணாண்ணா, அதுல விஷங்கள்
0: வந்துருக்கண்ணா. இடையில பேசப்படாது, விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும், அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். எப்படி அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தம்மளை உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குது, சரக்கு பழசா?
2: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும்.
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா? அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க மிச்சம்லாம் கட கட கட கட கட கட கட கட கட கட வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா?
2: விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்ன உயிருக்கு உயிரா சாந்திய காதலிச்சம்ன, அவ அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் பூச்சி மருந்து பிராந்தியில இருந்து குடிக்கலாம்னு இருந்தேன், அதை வந்து அநியாயமாக்க எடுத்துட்டீங்களே.
0: உண்மையில விஷமா?
2: ஆமாண்ண.
0: முதலே சொல்ல வேண்டியதுனா?
2: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்பு நீங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க. சட்டியாச்சு விட்டுக்கா நாயே.
2: அண்ண இதெல்லாம் நல்லா இல்ல, என் வசத்தையே குடிச்சு என்னையே திட்டுறீங்க, இது நல்லா இல்லண்ண.
3: என்
0: காதலியா?
2: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறேன், அதை வாங்கி நீங்க
0: குடிச்சிட்டீங்கண்ணே. காப்பாத்துறா என்ன
2: சாந்தி? இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு, முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது, முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கப்படாதான்.
2: ஊரே தெரிஞ்சு அடிக்க வந்துட்டு இருக்காங்க, அடுத்த ஜென்மோனு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்துக்கா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறேக்கா. டே காப்பாத்துறா, தாங்கடா எரியுதுடா.
2: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: ஓடி
2: பிடிப்பாணுமா?
0: என்னன்னு
2: சொல்லி 60 கிலோமீட்டர் போனா?
0: 60 கிலோமீட்டர்?

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
0: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்ளோ பெருசா? ஃப்ரம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இத பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்து உங்களுக்கு இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனேஜ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்கெல்லாம் மேனேஜே கிடையாது, நான் படிக்கதான் போறேன். நீ வந்தா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்வளவு பெரிய லெட்டர் இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்ல விட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சிடாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பிட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேரு பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டர் ஆட்ட உட்கார்ந்துகிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: டாக்டர் பூபதி எஃப்ஆர்சிஎஸ்.
5: என்ன மணி,
3: இங்க வாங்க டாக்டர்.
5: ஏற வர, என்ன விஷயம் மணி?
3: வாடக நான் செல்லடா. நீ
6: பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டர் தான வருவ?
5: ஐயே, நான் நம்ம ஊர் சாந்தி தட்டல டிக்கெட் குடுக்குற வேலை தான் செய்வேன்.
3: அட, நான் தான்
0: முடிச்சுவேன்.
3: எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசானா சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
7: தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பரியா. கொஞ்சம் தீப்பெட்டி தான் கொடுங்கண்ணா. பஞ்சு வரைக்கும் குடிச்சிருக்கான். பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசின்றது இவன் தான் போட்டுருக்கு. என்ன இதுக்கு மேலே இது இழுக்க போறீங்களா? எப்படிண்ணா கொஞ்சம் காட்டுங்க.
8: மணி, மணி நீயா? நீன் தெரியாம
3: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
7: என்ன, நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல, க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி
6: கொடுத்துட்டானுங்களா?
7: என்ன தெரியும்,
0: இந்த டாக் ரொம்ப நேச்சுரலா வரைஞ்சிருக்கீங்க இல்ல பப்பி?
7: எது டாகா? அது குதிரைங்க.
0: ஓ, இது குதிரையா? சாரி சாரி.
2: ஏ, சில குதிரைங்க இவர் வரைஞ்சிருக்கிற நாய் மாதிரிதான் இருக்கும்.
7: இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்தீங்களா?
0: சாச்சா, அதுக்கு இல்ல, நேத்து வர உங்களை எங்க வீட்டு கெஸ்டா தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிய வந்துச்சு.
7: ஏன் ஹிஸ்டரி உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: அது
0: எங்க மம்மி தான் சொன்னாங்க.
7: ஓ, ஆண்டி சொல்லிருப்பாங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
2: ஐ அம் பப்பி, 9th ஸ்டாண்டர்ட், அண்ணாதேஷ், வெஸ்ட் அண்ணாநகர், சென்னை, தமிழ்நாடு.
7: ஏன் பின் கோட் தெரியாதா?
2: இவ பிரியா, லாஸ்ட் இயர் பிஎஸ்சி முடிச்சா, இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா.
0: ஏ,
7: நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
2: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
7: ஐஏஎஸ் ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க, ஆனா இப்போதைக்கு பிஎஸ்சி மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
0: என்னது, ஐஏஎஸ் ஆவறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கே.
7: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: என்னோட ட்ரீமா சொல்றேன். நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி சிஎம் கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்ன பார்க்க வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி, அவன் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சிட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். நான் சிஎம் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா என் டேடி, போன்ல சிஎம், வெளியே டேடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சிஎம் கிட்ட என்ன ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்த்த எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து, சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா, என் காலரு பிடிச்சி தூக்கி நீ இவ்வளவு பெரிய மனுஷன, அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்னை பெருமைப்படுத்திடுறேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அவரை பார்த்து நான் அழ, அவரழ நாழ, நீங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. எஸ்
9: ஐயா,
7: வந்திருக்காரா?
9: வர சொன்னாரு.
7: எதுக்கு?
9: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
7: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதியில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாம் ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான்.
1: ஏன்டா காட்ட மாட்டேங்கிற?
0: என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும் சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
3: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மரம் அடின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிட? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார், கண்ட்ரி பட்டிக்காடு.
3: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான்மை காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே?

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டியெல்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஐயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு பின்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா?
2: ஹாஃப் அன் அவர்ல கொடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். போயா,
3: கல்யாணம் ஆகட்டும். முடியா? சரி,
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சு இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
3: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
3: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி, நல்ல கனி. நடக்கட்டும்
3: முருகா. ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் அவள இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி.
4: இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்குத்தான் அந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க?
3: அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குறது இல்லையா?
4: தற்பெயலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பிறப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
5: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.

0: தெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற

0: நில்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மொண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா, போய் சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போடா.
4: வணக்கங்க.
2: பி காம்னு போய் சொன்னக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்தை குடுக்க போறானுங்க?
5: மந்திர் அச்சேனா?
6: ஆஜி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
2: ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
6: நமஸ்தே.
2: பிஸ்தே.
6: இஸ் மந்திர் கா பண்டிட் கவுன?
2: கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
6: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
5: ஓ கோன,
2: யாரு அவரா? அவரு
4: நல்லாரு நல்லாரு. நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
5: அச்சா வேணு சாஸ்திரி.
2: ஆமா ஆமா.
6: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே பூஜா கரானா ஹே பூஜா
2: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே,
6: ஜன்மதின் பூஜா கரவாலே.
4: आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ.
6: आप अच्छी तरह हिंदी बोलते हैं?
4: हम हिंदी तो जानते ही हैं. अच्छा बेटी, तेरी जन्मदिन है? क्या नाम तेरा?
6: मुस्कान.
4: मुस्कान, बहुत प्यारी नाम है. अच्छा बेटी की नक्षत्र क्या है?
7: स्टार इज पूसम.
4: ओ पूसम, वेरी गुड स्टार. शी विल बिकम अ वेरी बिग हीरोइन. तू तो आयशर राय बन जाएगी.
7: बेटा, व्हाट्स द नेम ऑफ द टेंपल?
4: ये तो शाचिनाथ टेंपल है.
7: हु इज द मेन गॉड?
4: लॉर्ड शिवा.
7: या अच्छा अच्छा
4: अच्छा, चलिए पूजा करवा देंगे. ए वहां क्या देख रहा है? காம் கர், சாஃப் கர், மந்திர் கோ சாஃப் கர், பெல் மார் பெல். சலிய ஆப் சலிய.
2: எல்லா மொழியும் பேசுறா?
4: யார் இவாள்லாம்? இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஏ மந்திர் கா படா பண்டிட ஹே வேணு சாஸ்திரி ஜி.
5: வேணு சாஸ்திரி கா?
4: ஹாஞ்சி.
6: ஏ லட்கா கோன் ஹே?
4: ஏ ஹமாரா மந்திர் கா பெல் பாய் ஹே.
6: பெல் பாய்?
4: ஹாஞ்சி.
6: ஏ தோ பேட் பாய் ஹே.
8: இந்த பத்தியா வாட் ஏதோ சொல்லி இருக்காங்க.
4: ஐ பூஜா கரेंगे.
2: பேட் பாயா? என்ன? பேட் பாயின்ட் போறாளே, அப்படினா என்ன?
8: அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க.

0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டு எடுங்க.
0: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
2: நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு?
1: நீங்கதே.
2: ஐ கம்மனிரு, யோ பில்லு போடு.
0: என்னது
2: பில்லு?
0: ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா?
2: அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா?
0: போடுறையா?
2: போடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திருவானுங்க.
0: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
2: எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பன்னி வாங்கி விட்டுருக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு, வேற என்ன?
2: பன்னி குட்டி போட்டா லாபம் டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
0: ஏன்பா, இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
2: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
0: யோ, கவலி கடையில் அதெல்லாம் கிடையாதுயா.
2: பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா?
0: துணி ஏதாவது வாங்கிக்கேன்.
2: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும், சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை.
0: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
2: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனதுலடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறதே?
0: அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா.
2: நீ கவலைப்படுறீங்களா?
0: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
2: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு.
0: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
2: சரி 4 முழம் கொடு.
0: இந்த
2: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
0: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு.
1: உங்க பேர சொல்லுங்க.
2: மயில்சாமி.
1: அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா.
0: முப்பாத்தா
1: பேரடி தேருது பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர்.
2: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி.

0: என்ன வண்டி இங்க நிறுத்திட்டீங்க?
1: நானா நிறுத்தினேன், நானா நின்று போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும்.
0: தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அள்ளணும். எப்படியோ ஏமாந்து வாங்கிட்டீங்க.
2: பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தானக்கு பேர் செம்பலோ.
1: கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ
0: அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்து போயிடலாம்.
1: சரி
3: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
1: சார் நீங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் செம்பலம் வாங்கிட்டீங்க. போடா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே?
0: அது வந்து
1: அது நான் இங்க வரலான்னு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாடு சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
3: டூரிங்
1: பேக்கேஜ் இடம் பிடிக்கல.
4: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
1: எங்க போறாரு?
3: என்ன டிபன் வாங்க போவாரு?
1: இப்ப நான் யாருக்கு?
3: எனக்கு தான்.
1: இது நம்மள மாதிரி வாசிக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி.
0: என்னன்னு வீட்டுல யாருமே தானா?
1: ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆடு அம்பர்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
4: தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தலை தின்ட்டியா? எந்திரா போடா போ. ஆறு இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு.
1: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
0: பரவாயில்ல,
1: தட்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
0: என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன்.
1: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலின்.

0: நீதா சேர்மனா?
1: எஸ்.
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்கா? மீ?
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓகே?
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? டூ மச். த்ரீ மச்.
0: சரிப்பு பிஞ்சிடு.
1: ஓ காட்.
0: அப்படிதான் நான் பேசுவேன்.
1: டல் டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ பேட் பேட். நோ நோ நோ நோ அம்மா வலிக்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம், டாடி பாவம். நோ ஒன்லி புட். வா. ஸ்டாப் ஸ்டாப். நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். யூ யூ ஃபார் மிஸ்டேக். மீ தேவா. நோ யூ வெயிட். மீ கோ தேவா கம். நீ கொடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல இருக்கட்டாய். சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்க்ராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. ஷீ வான்ட் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். கொஞ்ச நேரத்துல நோங்காது கிழிஞ்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்.
3: அவ லவ்
1: சொன்னா. ஆ. வை பிளட். ஆ. சேம் பிளட்.

0: ஊமையா மௌன விரதமா? மௌன விரதம் இன்னைக்கு புற பேச மாட்டேன். வாய் இருக்கிறவன் மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
1: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே?
0: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
1: எல்லா வகை மீன் இருக்கு.
0: ஒரு கிலோ விண்மீன் கொடுத்து.
1: ஏன் டயா?
0: என்ன உன் டைம்? மணி என்னாச்சு?
1: வாட்சிய கட்டலப்பா.
0: வாட்ச் இல்லன்னா மீனை பார்த்து மணி சொல்லு.
1: மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்?
0: வாட்ச பார்த்து எப்படி மணி சொல்லுவேன்?
1: அதுல முள்ளு இருக்கு.
0: இதுலயே முள்ளு இருக்குல்ல?
1: ஐயோ,
0: இதுல என்ன எழுதி வச்சிருக்க?
1: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
0: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற. அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
1: ஆமா,
0: அழி
1: போருமா போருமா போருமா.
0: மீதி என்ன எழுதிருக்கு?
1: நல்ல மீன்கள் விற்கப்படும்.
0: மத்தவங்க என்ன நல்ல மீனா விக்கிறாங்க? ஏமா இங்க வாங்க. நீங்களா அழிவு போன மீனா விக்கிறீங்க? என்ன எழுதிருக்கான் பாருங்க.
2: அதானே பொறாம பிடிச்சவனே. பாரு
0: மீதி என்ன?
1: மீன்கள் விற்கப்படும்.
0: பின் என்ன மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற. அது எதுக்கு எழுதி விக்கிற?
1: ஆமா
0: ஆமாவா இல்லையா?
1: ஆமா.
0: மூடி கழி. சரி, மீதி எப்படி
1: விற்கப்படும்?
0: எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது?
1: அழிச்சிடவா?
0: அழி
1: அழிச்சு தொலைறேன். அழிச்சாச்சுப்பா.
0: என்னது இது?
1: போர்டு.
0: வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்?
1: உள்ளது கிழத்துறேன்.
0: போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
1: கடையும் காலி பண்ணிடுறேன்.
0: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது?
1: அந்த எண்ணத்தை குளி தோண்டி புதைச்சிடுறேன்.
0: இந்த ஐஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே?
1: மகா தப்பு.
0: அத வாயில சொன்னா பத்தாது.
1: என்ன பண்ணணும்?
0: கை எடுத்து காதல வை, கண்ணை மூடு, பத்து தோப்பு கண்ணம் போடு. போடுறா அந்த முண்டை கண்ணை மூடு.

0: பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல் மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்ல சொல்லு, பார்த்ததில்ல?
1: சத்தியமா பார்த்ததில்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க, என்ன அடிச்சிட்டு இருக்க? நீங்க போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகணும். வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்களை தான் டைரக்டரா போடணும்னு நினைச்சேன். அதான் திட்டுறீங்களே.
0: யார் திட்டினா? யார் திட்டீங்க பேபி? மணி அடிச்சிட்டு இருந்தியா நீ? எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் கரெக்ட் கரெக்ட்ல கொடுக்குற, பிரமாதமா அடிக்கிற. ஆனா அப்புறமா அடிச்சுக்கிறீங்க, போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி பாப்பா.
2: ஏன் அடிச்ச?
3: ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேன். ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சயா?
0: சினிமா
2: ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சுல சார்.
0: ஏன் நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும் ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் குலையுருமா இருக்கு. நீ அதை ஒரே அடியா கொண்டு
2: அவங்கள விட சார் குடும்பம் பண்ண போறேன்.
1: என்ன
0: விஷயம் என்ன விஷயம்?
2: எனக்கு பர்த்டே சார் ஒரு மூணு படம் மட்டும் சரியா ஓடலையே சார்.
0: அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல.
2: நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? ஐயோ பாவம். அதான் சார், உங்களுடைய அடுத்த படமாவது நல்லா ஓடணுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: என் அடுத்த படத்தையும் ஃப்ளாப் ஆகிறதுப்பா.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

0: தகோரன், கொஞ்சம் பெப்பியான ட்ராக்காக இருந்தால் பெட்டராக இருக்குமேன்னு பாய்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க.
1: என்னடே ஒப்பாரி கூட குத்து பாட்டில் தான் வைக்கணுமாடா.
0: வெல், யூ நோ த ரீச் இஸ் பெட்டர்.
1: ஓ மை காட், சரா.

0: இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: ஏய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு.
2: எங்க இத படி?
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே பூவ பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: ஏய், இது என்னடா? இது
0: புய்.
2: எது? புய்யா? புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.

0: நீ தனித்தனியா சொல்லு.
1: பூ
0: உய்யா பூ. யோ இங்க வாயா.
2: என்னன்ன
0: கரியா இது என்னன்னு படி.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: என்ன சொன்னாரு
1: பாத்தியா? பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
0: அடே உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்
1: அதுதான். பூவ பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
0: அடே புஷ்
1: புய்
0: புஷ்
1: புய்
0: புஷ்
1: புய்
0: புஷ்
1: புய்
0: புஷ்
1: புய்
0: புஷ்
1: புய்
0: புஷ் புய் அஹ் புய் அஹ் புய்.

0: தம்பி வரான்.
1: அது எப்படிங்க பார்க்காமே சொல்றீங்க?
0: கெட்டு போன நாத்தங்காஜி அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான் அர்த்தம்.
1: ஏங்க இப்படி பொறாம போறீங்க? அவன் செண்டு போட்டிருக்காங்க.
0: அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன் ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாட தானே வரும்.
2: மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத, நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா
0: வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்?
2: ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா தான் கேக்குறேன், உண்ட கேக்கல.
0: அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் குடுக்கணும்.
1: அப்ப குடுங்க.
0: முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கிறான், உனக்கு தெரியுமா?
2: அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி.
0: நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா கேட்டா அவளை கெடுத்துறாதா?
2: மாமா வெட்டித்தனமா பேசாத, 100 ரூபா தர முடியுமா? முடியாது.
0: முடியாது.
2: இப்படி வாக்கு தவறு உனக்கு அசிங்கமா இல்ல?
0: என்ன தவிர எங்க அக்கால
2: கட்டப்ப என்ன சொன்னா? உங்க அக்கால கரை பண்ணி குஞ்சினா உன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்தான்டா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சு ஆசை வளர்த்த நியாயம் வந்தாங்க. இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயம் அது.
0: நீ என்ன கட்டாலும் நான் தரமாட்டேன்.
2: அப்ப பழைய அக்கால திருப்பி கொடு.
0: என்னது பழைய அக்காவா?
2: ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு.
0: அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்?
2: அப்ப 100 ரூபா கொடு.
0: 100 ரூபா இல்ல.
2: அப்படியா மாமு? அப்ப வாக்க போலாம்.
0: எங்க?
2: எங்க அம்மா வீட்டுக்கு.
0: எதுக்கு?
2: நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு அறிவு.
0: இந்தாடா இந்தாடா,
2: அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாகரிச்ச மாதிரி இருக்கு
0: உனக்கு.
2: ஆமா, 500 ரூபா. எப்படி இருக்கு என் தக்காளி?
1: போடா பிரிச்சாளி,
2: போடி. நீ இல்லன்னா காமாச்சி. அப்படின்னா
0: நரிக்கிருவேங்க. என்ன பண்ற?
2: கரெக்டா இருக்காளுங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
0: கரெக்டா இருக்கானு பாக்குறியா இல்ல அவளை கரெக்ட் பண்ண பாக்குறியா?
2: மாமனா நீ மாங்கா மடைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பின்ன என்ன, ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஒன்னதான் கரெக்ட் பண்ண முடியும்.
0: சொல்லி குத்தனடா,
2: வேற யார சொல்லணும்?
0: அப்பனை சொல்லணும்.
2: என்னன்னு?
0: நல்ல ஊரண பருப்ப ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு. அவனை சொல்லணும்.
2: எங்க அக்கால தானே கட்டிருக்கேன்,
0: அவனையும் சேர்த்தேன் சொல்றேன். சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய், என்ன வாங்கணும் கேட்டியா?
2: அதான் சுண்ணாம்பு. இல்ல
0: சுண்ணாம்புன்னு உனக்கு திட்டினேன்.
2: சரி, வேற என்ன வாங்கணும்?
0: என்ன வாங்கிட்டு வாப்போ.
2: விடு.
0: ஏய், என்ன என்ன வேணும்? என்ன
2: வேணுமா? வெண்ண வேணுமா?
0: என்ன தாண்டா வேணும்?
2: அப்புறம் உயிரை வாங்குற.
0: ஏய், மறுபடியும் பாரு, என்ன என்ன வேணும் கேக்கல பாரு.
2: என்ன என்ன?
0: கடலை என்ன?
2: சரி விடு.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Not salsa, not flamenco, my brother.
2: Do you know? Natu?
3: What is Natu?

0: ஐநூத்தி அஞ்சு.
1: ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்?
2: இதெல்லாம் நத்திங்க. முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சுக்கிட்டேன்.
1: சூப்பர், நிஜமாவே நீங்க தானா?
2: It's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad, ni yagapatta titles. Madras city la atrasti pannikittunda rowdy ga body la kabadi velayanda kaalaadu. Hey, innikku enna soup?
0: Yanaka soup.
2: Dei naal kaalayum potra soup.
1: Appa avanga?
2: Andha body ah, adhiya student Rangasami da. Ippa Vyasar body la mean body vandi la oti polichu.
3: Nangara adu. Nadakra vali la apdi kuppa ellam polichu
0: irukku. Ayyo.
3: Endha sna karma thaga raathri poora ukkandu ottikittu irukka. Aalum ogarim paaru. Arayum korayum alai idu.
2: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலான்னு விருப்பப்படுறீங்களா?
1: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் சிக்ஸ் ஃபேஸ் கிட்டயே கத்துக்கறேன். பாய். சிக்ஸ் ஃபேஸ்
0: என்னப்பா செகிரிட்டாங்க?
2: தி வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
3: காயப்பட்டிருந்த பாவடியில் நாடா ஊர் வீட்டு
0: போனது. இதாண்டா இது.

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வ

0: அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி வைக்கிறத விட்டுபுட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுங்களா மனுஷங்களா நீங்க?
1: யோ வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்கப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கிட்டு வந்து வச்ச சீரியல போட்டான், அதை பார்த்தவரு பொட்டுன்னு போயிட்டாரு. அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையிறதுக்காக நாங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சீரியல பாத்து விட்டாரா? அதை ஏன்டா பாத்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே,
1: போடுங்க.
0: புரட்சி தலைவர் வந்துட்டாயா? புரட்சி தலைவர் வந்துட்டாயா? பாரியாக்கு பாரியா, என்ன பைட்டு! ஐயோ ஐயோ, தூக்கி போட்ட கத்திய பிடிக்காம விட்டு விட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்
2: தலைவா, அந்த கத்தி போன என்ன இந்த தூக்கி போடுற அருவாலை புடிச்சுட்டு வளர்ச்சி வளர்ச்சி வச்சுக்க.
0: டிவி
1: உடைச்சு போட்டா எங்க போன காசா வாங்கி வச்சு டிவியை உடைச்சுட்டாயா? உடைங்க.

0: நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாதான் நீ ஆட முடியும்.
1: என்னன்னு எது
0: உத

0: குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும் வேண்டிக்கு வாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும் வேண்டிக்கு வாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுலே. நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதான் குறியா இருக்க.
1: பாரு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இலையில உட்காந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும்.
0: கோவம் வந்தா எந்திரிச்சு போய்
1: அக்கா இங்க பாருக்கா, என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன்.
2: இல்ல யாரடா எந்திரிச்சு போக சொல்ற?
0: தெரியாம சொல்லிட்டப்பா, முன்ன மாதிரினாலும் தாடிய சொல்லலாம், இப்ப நீ பொண்ண வேற குடுத்துருக்க, மாப்பிள வயித்துல புள்ளைய வேற குடுத்துருக்கான். சார் நீங்க சாப்பிடுங்க சார், நீங்க இலையில உட்காந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம், சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம்.